மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்டான. அதோடொப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன்ன கம்ப்ளீட்

0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Happiness Frequency. Now, available on Google Play Store and App Store. ஷாப்பிங் இனி கூடுதல் சுககரம். கார்ஃபோர் விலாஜியோ ஸ்டோர் இப்போ புதிய லுக்கில்
1: கூடுதல் சர்வீஸுகள், கூடுதல் சேவிங்ஸ். நீங்களுக்கும் ஃபேமிலிக்கும் லபிக்கும் ஏற்றவும் மிகச்ச ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: மே 14 முதல் 16 வரை விலாஜியோ ஸ்டோரில் ஷாப் செய்தால் எல்லா ஐட்டம்ஸிலும் 10% கேஷ்பேக் மை கிளப் பாயிண்ட்ஸ் ஐ நேடாம்.
1: அது இனி ஷாப்பிங் தொடங்கும் போல் தானே கூடுதல் லாபம்.
0: இன்னு தன்னை கார்ஃபோர் விலாஜியோ சந்தர்ஷிக்கு. கார்ஃபோர், ஷாப் பெட்டர், சேவ் மோ. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: പ്രശ്നമേ ഇപ്പൊ നിനക്കുള്ളൂ, അപ്പൊ എങ്ങനാ പോയാലോ?
1: അതെ, സിറ്റുവേഷൻ ഏതായാലും ഹീറോ ഒന്ന് മാത്രം, സംസം മന്തി. ഖത്തർസ് ഫേവറേറ്റ് മന്തി ഡെസ്റ്റിനേഷൻ. മന്തി, മദ്ബി, മദ്ഫൂൺ, മദ്ഗൂത്ത്.
3: സുനോ,